பாய் ஜிப் பாய் ஹுபா வா லுக் பாய் ரிகி டிங்கா பிபி டிங்கா இங்க மிங்க டிக்க தும் எங்க பிகி ஹரக்கிடி ஹும்ப டு பண்ணு பாக்கு ஐ சொக்கு மாக்கு ஜிங்கி லக்கி ஐ சொக்கு மாக்கு ஜிங்கி லக்கி.